வெலிங் தெம் மணி திக்ககும் தியபா மீஹும் ஹெத்தவி அல்லாஹ் தெங் தெஜின்சுக மீஹும் கம்கா எக்கலாங்கே தியபா மீஹும் லெவ்வி அதி எக்கலாங்கே தெனுவடு கத்மா எக்குகா மெனுவி அங்ஹெனகு மாபட நுவே அதி நுவெஸ் விஹாமே அதி ஃபொத்தெக்கா காண்ட அழுவா ஃபாவா கொத்தும் மெனுவி உம்ரு திகு மீஹெக்கு உம்ரு திகுவெகென்னுதே அதி ஏனாகே உம்ரு குருவெகெம் வெஸ் நுமே தேமே அமகஷ்வரும் எகந்தகீ அல்லாஹ் தாதி ஃபசேஹகம்கே.

தன்னவானது அளமெங்கு வெறி ரஸ்கலாக்கு அளமெங் குரமும் கெந்திய நுப அமல் நூ சாலிஹ் அமல் குர்ம அளமென் நெருவா ஃபாந்தேவ் ஹந்தும குரானு மீஹகு இத்வஸ்தௌகா ஹந்தும குராஹா துவஹு திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுங்கே அமுரு நுதம்மவங் ஹெய்ய அதி இந்தாரு குரவ்வா பேகலகு தியபா மீஹுங்க காத வடாகத்தே ஃபஹே தியபா மீஹு அஜாபுக ரஹ லிவ்க நாஷ ஃபஹே அனியா வெரின்ன நஸ்ரு தேன எவ்வெஸ் மீஹகுனுவே.